மதுரை லக்ஷ்மண செட்டியார், மதுரை அபிராமி சாஸ்திரியார், மதுரை திருப்புகழ்மணி என்னிவருடைய கீழிலான சங்கீதம் அபியசித்தது. தொடர்ந்து 14 வருஷத்தோளம் சித்தூர் சுப்பிரமணியப்பள்ளியட கீழில் உபரிபடனம் நடத்தி 1934 தன்னுடைய இஷ்டதேவனாய திருச்செந்தூர் முருகசன்னிதியில் அரங்கேற்றம் குறித்த சோமு பின்னீடு தன்னுடைய பக்தி சங்கீதத்திலூட சங்கீதலோகம் கீழடக்கையாயிருந்து. பக்தி ஊன்னியுள்ள துறந்து பாடன சைலி, அதாவது ஓப்பன் த்ரோட் சிங்கிங் ஆயிரம் சோமுவிட் ஆலாபனத்திலே பிரதான சவிசேஷதா.

தகிடஜம் தகிடஜம் தஜம் தஜம் ததஜம் தகிடஜம் தகிடஜம் ததிரிதனா திந்தன ததிகிடஜம் தகிடஜம் தஜம் தஜம் ததஜம் தகிடஜம் தகிட